சீத்தக்க பரியத்தியோகி ஒரு செரக்கா சீரி தாருக்க பாயி கிசு ஓ பாயாம தரத்தியோகி ஒரு கா